ஜாகிட்ல ஒய் தாத்தாலா இல்லடியோ ஒய் தாத்தாலா நல்ல பேர் ஒய் தாத்தாலா பாட்டுக்கு ஒய் தாத்தாலா அஜிஞாதே ஒய் தாத்தாலா ஒய் தாத்தாலா.